0: கம்மான், உதே ஹாயாய் வினாடி தான் துணை நெட் எஃப்எம் ஆல்பா ஸ்டுடியோ
1: சிந்து அஹன கமங் என்ன மே பத்தட வாட்ஸ்அப் எக்கு பத்தட அப்பிட வந்த ஓயாகி தொரத்துரு பர்தே விஷஸ் மே ஹமதேம
0: உதே ஹாய் அமாரிட கலிங் வந்தோன மங்கர கலிங் கேவானே அது பொது பிட்டிங் என்ன ஹேட்டே கேலா இதெங் வைரஸ் பிரச்சன ஹிந்த தமாய் என்ன பேரியோனே எஹம தமாய் இதெங் அப்பி பரிசங் வென்ன ஓனி தனாய் ஹித ஹித இன்னே நஹே பலவினி பாரம் அப்பி தீரணையாக கண்ணவா ஓபி பரிசம் வேணவா மங்க கேவானே அங்க எக்கட்ட ஹித்தான்னு தேவல் கேட்டது ஹித்தான்னு
1: அப்பே அங்க எக்கட்ட ஹித்தான்னு தேவல் அந்திமட்டின் ஹித்தான்னு ஹேபே ஒன்னு கசுனியாக்கி கியூவ நிசாம தென் கட்டிய செக்யூரிட்டி எக்க கன அனிவாரியம ஹித்தனும் ஏத்தி
0: அப்பே ஒரு கதாவ பெரியத கியூவனே
1: ஓ
0: அது மகன்னுகிட்ட முகது முலிம் ஓயா பலனவ கியூவனே ஹன்ஸ்
1: மன்னங்க தீம் பாலனவா கியூவே மட்ட கேலப்பெனவாத கலர் ஒன்னு ஓவ தமை
0: ஓ தென் மீ அதான கட்டிட்டு மம்மே கியான்னே ஹேபே முலிம் பலன்ன பேச்சஸ் தீனவாது நூல் அதிலது ஏக தமை முலிம் பலன்னோனி ஓ ஏந்துமென் தமை வெடி பட்டன் கத்தே ஹேபே யோக ஜீவிதேட்டும பலபானோ வாஹனேக்கே அன்ன கியா தபி உபகாரக பந்தியக் லெஹஸ கியாலு தோர்கனிதி இஸ்கூலி கியாம இஸ்கூலி கியாம பொட வடபிட பலன்ன நீது உட பல்ப் எக ஹரியட தீனவாது ஃபேன் எக பொட்டக் தால பலன்ன நீது ஏக ஹுதை நத்தம் அபி ஆரக்ஷாவ கென ஹிதன்னே அந்திமட்டும நேனிசா தமை பொது பிட்டியே அபி என்ன ஹிட்டியா talented girl kenek loku hakiyawak thiyena kenek etin eyata api avasthawa dunna sanipa vela inn kiyala hari enan api wede karagena yamu satatin ada dawasa gatha karamu jay weva suba weva miss sindu ahannako
2: bas dekha tumko yara
0: meke kiyenawa you are my sonia kiyala asse kiyannange mokakda kiyala
2: ha